0: ചുങ്കത്ത് പ്രൈസ് ഹുണ്ടായിൽ നിന്നും ജൂലൈ 20-നകം ഒരു പുതുപുത്തൻ ഹുണ്ടായി കാർ സ്വന്തമാക്കൂ. ഫിഫ വേൾഡ് കപ്പ് മെഗാ ലക്കി ഡ്രോയിലൂടെ വമ്പൻ സമ്മാനങ്ങൾ നേടൂ. ചുങ്കത്ത് പ്രൈസ് ഹുണ്ടായി, കൊല്ലം, കരുനാഗപ്പള്ളി, നിലമേൽ. ഫോൺ 8714-62-4012.
1: பேசலாம் தமிழ் போனின் புரோகிராம் புது பொழிவுடன் உங்களுடன் நாங்கள் பேசுகின்றோம். உங்கள் இதயத்தில் இன்பம் மலர, உங்கள் கவலைகள் மறக்க, மனதெங்கும் சந்தோஷம் நிறைய, உங்கள் மனதை கவர்ந்த இனிமையான பாடல்களுடன் எல்லா செவ்வாய் மற்றும் வியாழன் கிழமைகளில் மாலை 3:30 முதல் 4:30 வரை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுடன் பேசுவது உங்கள் ராஜ்மோகன், உங்கள் ரத்னா மோகன். காதோடு பேசலாம், தினம் தினம் புதுமை, என்றுமே இளமை, எப்போதுமே தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் இதயத்தில் ஒவ்வொரு நொடியிலும் இனிமை நிறைய காதோடு பேசலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0474-293-1111. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க தமிழ் போனின் புரோகிராம் காதோடு பேசலாம்.

0: உங்கள் ரத்னா மோகனின் அன்பார்ந்த ஒரு மாலை நல் வணக்கம். அன்பர்களே, கடந்த சனிக்கிழமை ஜூலை மாதம் 11ஆம் தேதி, இன்று 6 நாள் ஆகிவிட்டது. உலக மக்கள் அனைவருக்குமே பிரியமான பாடகியான எஸ் ஜானகி அம்மா இந்த மண் உலகை விட்டு விண்ணுலகிற்கு சென்று விட்டார். 88 வயதான நம்மளுடைய ஜானகி அம்மா அங்கு ஓய்வெடுக்க சென்றுள்ளார். நிம்மதியாக அங்கு இருக்கட்டும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இந்த நேரத்தில் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். அவர் இறந்தால் கூட மக்கள் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் அவருடைய பாடல்கள் கேட்டுக்கொண்டே தாங்க இருக்கும். ஏகப்பட்ட பாடல்கள் பல மொழிகளில் பாடியிருக்கின்றார். இன்று அவருடைய மெலடி சாங்கை தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். அவருடைய பாதங்களில் இந்த நிகழ்ச்சியை சமர்ப்பணம் செய்கின்றேன். நிகழ்ச்சிக்குள் போகலாமா? ஒரு காலர் வந்துட்டாங்க, யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: நான் மினி.
0: மினி, கேரளால இருந்து பேசுறீங்க. கொஞ்சம் ரேடியோட வால்யூம் கம்மி பண்ணி வச்சிடுங்களேன்.
1: ஓகே ஓகே.
0: மினி,
1: ஆமா.
0: என்ன செய்றீங்கம்மா?
1: எப்படி கத்துக்கிட்டீங்க?
0: எந்த ஊரு?
1: தென்காசி.
0: அப்ப அழகா தமிழ் பேச தெரியுமே. எத்தனை வருஷம் இருந்தீங்கம்மா தென்காசியில?
1: 2 வருஷம் இருந்தேன்னு
0: நினைக்கிறேன். குற்றாலம் எல்லாம் போவீங்களா?
1: ஒரு டைம் போயிருக்கேன்.
0: பிடிச்சிருந்ததா குற்றாலம்?
1: ஆமா, ரொம்ப பிடிச்சிருந்தது.
0: அந்த தண்ணி அப்படி உடம்புல படும் போதே சில்லுன்னு இருக்கும். மனசும் குளிர்ந்து உடம்பும் குளிர்ந்துடுமே. மினி, வந்து வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க? உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
1: என் வீட்டுக்கு என் மகன் மட்டும் தான் இருந்தேன். என் மகளை கட்டி கொடுத்தேன், ஹஸ்பண்ட் இருந்து வச்சு.
0: மகா எந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க?
1: என் மகளா கொல்லத்துல தான்.
0: கொல்லத்துலயா? சரி. மகா பேருமா?
1: மகா பேரு அச்சு.
0: அச்சு, அச்சுமா. ஓகே. அப்ப இடைக்கிட நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கூப்பிட்டு பேசுங்க. என்ன?
1: ஆமா, நீங்க கூப்பிட்டு பேசிட்டுலாம் கேட்டுட்டுதான் இருக்கீங்க. இது கூப்பிட்டா ஃபுல்லா தமிழ் பேச முடியுமா இல்லன்னு சந்தேகம்.
0: இல்ல, இவ்வளவு அழகா தமிழ் பேசுறீங்கல்ல, இது போதும் எங்களுக்கு. சரியா? இன்னைக்கு வந்து எஸ் ஜானகி அம்மாவுடைய பாடல்களா போடலாம் நினைச்சிருக்கிறேன்.
1: அது காதோடு காதோட கேட்கணும் நினைச்சு 2-3 நாளா நான் கூப்பிட்டேன். ஆனா எனக்கு ரொம்ப தமிழ் பாட்டு எல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
0: முடியறதுக்குள்ள அந்த பாட்டையும் போட்டுடலாம். சரியா? ஓகே அம்மா, கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. முதல் பாடலாக ரொம்ப அழகான பாடல் தளபதி அப்படிங்கிற ஒரு படம், யாராலும் மறக்கவே முடியாது. நம்மளுடைய எஸ் ஜானகி அம்மா பாடின ஒவ்வொரு பாடல்களையும் என்னுடைய ஃபேவரட் சிங்கர் யாரு அப்படின்னு சொன்னால் முதல்ல சொல்றது எஸ் ஜானகி அம்மாவை தான். எல்லா விதமான உணர்ச்சிகளையும் அவ்வளவு அழகாக வெளிக்காட்டுறவங்க. பாடலின் மூலமாக, தன்னுடைய குரலின் மூலமாக அவ்வளவு அற்புதமாக அம்மாவாக, அக்காவாக, சின்ன குழந்தையாக கூட ரொம்ப அழகாக பாடுவாங்க. ஆம்பளை குரலில் கூட ரொம்ப அழகாக பாடுவாங்க எஸ் ஜானகி அம்மா. வயசானதுனால திடீர்னு இறந்துட்டாங்க. என்ன, எல்லாருக்கும் ஒரு நாள் அந்த மரணம் அப்படிங்கிறது உறுதி தான். என்ன, அதாவது போன வாரம் பாக்யராஜ், அதுக்கு முன்னாடி பாரதி ராஜா, இப்படி ஒவ்வொரு சினிமா பிரபலங்கள் இறந்துக்கிட்டே வர்றாங்க. நமக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இறந்துக்கிட்டே வர்றாங்க. உலக வாழ்க்கையில் வேற ஒன்றுமே இல்லைங்க, மரணம் அப்படிங்கிறது உறுதி உண்மை எல்லாருக்குமே. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக, சண்டை சச்சரவு இல்லாம எல்லாருமே வாழ்வோம். முதல் பாடலாக தளபதி, அதிலும் குறிப்பா ஸ்ரீவித்யாவும் ரஜினி சாரும் அந்த காம்பினேஷன்ல, அம்மா பையன் அப்படிங்கிறதுல.

என்ன ஒரு குரல்ன, அந்த குரலில் அப்படியே அந்த தாயோட வேதனை அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. வேற யாராலும் இவ்வளோ பர்ஃபெக்டாக பாடவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஜானகி அம்மாவுக்கு ஈடு இணை யாருமே இல்லை அப்படின் தான் சொல்லணும். வேற லெவல் பாட்டு என்ன. ஓகே, ஜானகி அம்மாவை பற்றி பல ப்ரோக்ராம் இந்த நிகழ்ச்சியில் நான் செஞ்சுருக்கேன். எத்தனை தடவை அந்த அம்மாவோட பாடல்களை கேட்டாலும் சலிப்பே தட்டாத ஒரு அற்புதமான குரல் இனிமை அப்படின்னே சொல்லலாம். 17 லாங்குவேஜில் பாடியிருக்காங்க, 50,000-க்கும் மேலே பாடல்கள் பாடியிருக்காங்க. அவங்க அப்பா ராமமூர்த்தி, அம்மா சத்யவதி. 1938 ஏப்ரல் 23 தான் ஆந்திராவில் இருக்கிற பல்லபட்லா குண்டூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காங்க. தெலுங்கு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் எஸ் ஜானகி அம்மா. சினிமா துறையில் வந்து 1957 2019 வரை பாடல்கள் பாடி இருந்திருக்காங்க. இப்போ தான் ஒரு 4-5 வருஷமாக கொஞ்சம் பிரேக் எடுத்து வீட்டில் ரிலாக்ஸ்டாக இருந்திருக்காங்க. அது வரைக்கும் பாடல் பாடல் பாடல்னு ஓடிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க எஸ் ஜானகி அம்மா. ஒரு காலர் வந்துட்டாங்க, யாருன்னு பார்த்துக்கலாம். கால் பிரேக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஜானகி அம்மாவுக்கு பல பெயர்கள்ங்க. கான கோகிலா, இசை குயில், இசை அரசி, தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் அப்படின்னு பல பெயர்கள் இருக்குது. பொதுவாக எல்லாருமே ஜானகிமா அப்படின்னு ரொம்ப செல்லமாக அழைப்பாங்க. பல பல விருதுகள்ங்க, நேஷ்னல் அவார்டு, கலைமாமணி விருது அப்படின்னு கிடச்சிருக்கு. பத்மபூஷன் அப்படிங்கிற ஒரு அவார்டு கூட கொஞ்சம் லேட்டாக கிடச்சதுனால அந்த விருதே வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டாரு. ஏன்னா மக்களோட மனசில் நான் எப்போவுமே இருக்கேன், எனக்கு அதுவே போதும், விருதே வேண்டாம் அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க அம்மா. ஓகே, ஒரு பாட்டு ஒன்று கேட்டுட்டு வந்துடலாம். அடுத்த பாடல் ஜானி அப்படிங்கிற ஒரு படம், அதில் வந்து ஸ்ரீதேவி ரஜினி நடிச்சிருப்பாங்க. ஸ்ரீதேவி ஒரு மேடை பாடல், அவ்வளோ அற்புதமான

0: ശാന്തി, എവിടെ നീ പോകുന്നേ?
1: ചേച്ചി, ഞാൻ കൊല്ലം താമരക്കുളത്തില് ശ്രീ മുത്തുമാരിയമ്മൻ കോവിലിൽ പോവാ.
0: താമരക്കുളം ശ്രീ മുത്തുമാരിയമ്മൻ കോവിലിൽ കർക്കിടക മാസ വിശേഷാൽ പൂജകൾ ജൂലൈ 17 മുതൽ ഓഗസ്റ്റ് 15 വരെ. ആടിക്കോൾ, കോൾക്കുഴക്കട്ട, വളയൽ മാല, മഞ്ഞൾ മാല, വേപ്പിലമാല, മാവിളക്ക്, മഞ്ഞച്ചരട്, വെറ്റില, പാക്ക്, കുങ്കുമം എന്നിവ അമ്മനുക്ക് നേർച്ചയായി സമർപ്പിക്കുന്നു. ചൊവ്വ വെള്ളി ദിവസങ്ങളിൽ വൈകിട്ട് 7 മണി മുതൽ നടക്കുന്ന വിശേഷാൽ പൂജകളിലും കർക്കിടക മാസ പൂജകളിലും ഭക്തജനങ്ങൾ പങ്കെടുക്കൂ. ശ്രീ മുത്തുമാരിയമ്മന്റെ അനുഗ്രഹം നേടൂ.
2: ഡോക്ടറോട് ചോദിക്കാം. തത്സമയ ഫോണിംഗ് പ്രോഗ്രാം. പ്രമേഹം കാഴ്ചശക്തിക്ക് സ്ഥിരമായ കേടുപാടുകൾ വരുത്തുമോ? ഈ വിഷയത്തിൽ മറുപടി നൽകുന്നു ഡോക്ടർ ജഹനാര, കൺസൾട്ടന്റ്, വിട്രിയോ റെറ്റിനാൾ സർജൻ, അഹല്യ ഫൗണ്ടേഷൻ ഐ ഹോസ്പിറ്റൽ, കൊല്ലം. വിളിക്കേണ്ട സമയം വെള്ളിയാഴ്ച 3:30 മുതൽ 4:30 വരെ. വിളിക്കേണ്ട ഫോൺ നമ്പർ 0474-293-1111. ഡോക്ടറോട് ചോദിക്കാം തത്സമയ ഫോണിംഗ് പ്രോഗ്രാം.
3: എസ് ജാനകി അമ്മ பெரிய லெஜண்ட் தானே. 60 ஆண்டு காலம் இசை பயணம். அவங்க வந்து எஸ்பிபி சார், இளையராஜா சாரோட இணைஞ்ச ஜானகி அம்மாவுடைய கூட்டணி பாடல் எல்லாமே அற்புதம், அற்புதம், அற்புதம்னு தான் சொல்லணும். முறையாக சங்கீதம் படித்தவங்க நம்மளுடைய எஸ் ஜானகி அம்மா. தொடர்ந்து பேசுகின்றேன்னு ஒரு காலர் வந்துட்டாங்க. ஹலோ, வணக்கம்.
4: நல்லா இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறோம். நசீர் அண்ணா எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கா? அம்மா எல்லாம் இறந்து போச்சு.
3: அச்சோ, எவ்வளவு நாள் ஆச்சு?
4: ஒரு பிப்ரவரி 30, 29 இருந்துச்சு.
3: மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, இப்ப 4-5 மாசம் ஆச்சு.
4: என்ன? 3-4 மாசம்.
3: ஐயோ, எனக்கு தெரியாது அண்ணா, நீங்க ரேடியோல சொல்லிருந்தீங்களா?
4: தெரியுமா
3: அம்மாவ?
4: கடைசியில இந்த சாசம் நிறைஞ்சு போச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கொண்டு அட்மிட் பண்ணேன். அதுக்கப்புறம் என் அண்ணன் வீட்டுல கொண்டு செட்டில் பண்ணேன்.
3: என்னதான் இருந்தாலும் அந்த தாய், நம்ம மரணம் அப்படிங்கறது, அது இறந்துட்டாங்க, வயசாகி இறந்தா கூட நமக்கு அது நம்ம வாழ்ற வரைக்குமே அந்த ஒரு வேதனை மாறவே மாறாது.
4: ஆமா, மனசுல எப்பவுமே அந்த ஞாபகம் இருக்கும். அம்மா அப்பா அப்படிதான்.
3: ஆமாங்க.
4: ஆமா
3: ஆமா. அதே மாதிரி நமக்காக எவ்வளவு நல்ல நல்ல பாடல்கள், எவ்வளவு பாட்டு கேட்க கேட்க சலிப்பே தட்டாத பாடல்கள் கொடுத்திருக்காங்க அம்மா.
4: ஏன்னா அவங்க குரல் அந்த மாதிரி அனுதான வானம் பாடிமே சொல்லுறாங்க.
3: ஆமா ஆமா. அதாவது யார்
4: அந்த மாதிரி எந்த ரீதியில வந்து இந்த சின்ன புள்ள மாதிரியும் பாடுவா?
3: ஏன்னா ஒரு பாடல்களும் முத்து முத்தான பாட்டுங்க.
4: இன்னைக்கு
3: எல்லாமே மெலோடி சாங்கா நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்த பாட்டு ஒண்ணு கேட்டுடலாமா? உங்க அம்மாவுடைய ஆத்மாவும் சாந்தி அடையட்டும். என்ன? ஓகே ஓகே, கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. அடுத்த பாடலாக நீங்கள் கேட்டவை அப்படிங்கிற படத்துல ஃபீமேல் வேர்ஷன் ரொம்ப அழகாக அம்மா பாடியிருப்பாங்க. பிள்ளை நீலா, இரண்டும் வெள்ளை நீலா, லலலா, ரொம்ப அழகான பாட்டு. ரெண்டு சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஒரு தாய் படுற ஒரு வேதனை. அந்த குழந்தைங்களை அப்படி குழந்தைங்க தான் வாழ்க்கை அப்படின்னு இருப்பாங்க, கணவன் இறந்து போயிருப்பாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த பெண்ணின் மனதிலிருந்து எப்படி வருமோ அந்த வார்த்தை எஸ் ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க, கேட்கலாமா?

0: நல்ல பாட்டு, என்ன அப்பா அற்புதமான பாட்டு. ஓகே, நம்ம எஸ் ஜானகி அம்மாவை பற்றி தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டு இருக்கின்றேன். அவருடைய முதல் படம் அப்படி என்ன பாடல் பாட ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1957 தமிழில் வந்து விதியின் விளையாட்டு அப்படிங்கிற ஒரு படம் மூலமாக தான் தமிழ் சினிமாவில் பாட தொடங்கினாங்க. அந்த விதி என்னமோ உண்மையிலே அந்த ஒரு விதியின் மூலமாகத்தான் பெரிய ஆழமரமாக வளர்ந்து நிற்கின்றார் நம்முடைய எஸ் ஜானகி அம்மா எல்லாருடைய மனசுலையும். தொடர்ந்து பேசுகின்றேன், ஒரு கால் வரப்போகின்றது. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்,
1: யாரு சொல்லுங்க பாப்போம்.
0: நம்ம அண்ணா அமீர் அண்ணாவா? என்னண்ணா, ஹலோ வணக்கம் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொன்னா நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மறப்போமா அண்ணா? அண்ணா யாரையுமே நான் மறக்க மாட்டேன், என் மனசுல என் நெஞ்சில இருக்கிறீங்க நீங்க எல்லாருமே. சரி, என்ன ரொம்ப நாள் ஆச்சு நீங்க கூப்பிட்டு?
1: அப்படியே
0: ப்ரோக்ராம் தங்கச்சியோட குரலை மட்டும் கேட்டுட்டு அப்படியே விட்டுடுவீங்க? நல்லா இருக்காங்கல்ல? சரிண்ணா, இன்னைக்கு இந்த
1: நிகழ்ச்சி
0: அதனாலதான் விட்டு விட்டு கேக்குதுன்னு
1: நினைக்கிறேன்னா.
0: சரி, ஓகே, இப்ப பாட்டுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன்னா. ஓகே, கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. அண்ணாவோட கால் வந்து பிரேக் ஆகி வருது. ஓகே, நம்ம எஸ் ஜானகி அம்மாவை பத்தி பேசிக்கொண்டு இருக்கின்றேன். அவருடைய கணவர் வந்து ராம் பிரசாத், மகன் முரளி கிருஷ்ணா. இந்த ரெண்டு பேருமே இப்ப இல்ல, இறந்துட்டாங்க. மருமகள் உமா முரளி கிருஷ்ணா, நடன கலைஞர். இவங்களுக்கு ரெண்டு பேத்தி இருக்காங்க, வர்ஷா அப்சரா அப்படிங்கிறவங்க. ஜானகி அம்மா வந்து தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு 5 மொழிகளில் சரளமாக பேசவும் செய்வாங்களாம், எழுதவும் தெரியுமா. அவங்களுடைய குரல் வந்து எல்லாருடைய உள்ளங்களையும் அப்படியே உருக்கிடுங்க, அந்த அளவுக்கு மென்மையான ஒரு குரல். என்ன அடுத்த பாடல், சின்ன கவுண்டர் என்ற படத்திலிருந்து ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு ஒன்று வருது, கேட்கலாமா?

0: ഈ ഫുട്ബോൾ സീസൺ ഹ്യുണ്ടായി കാറുകളുടെ സർവീസിങ്ങിനൊപ്പം നിങ്ങളെ കാത്തിരിക്കുന്നു മികവുറ്റ ആനുകൂല്യങ്ങൾ. അതെ, ചുങ്കറ്റ് സ്പ്രൈസ് ഹ്യുണ്ടായി സർവീസ് സെന്ററിൽ സർവീസിങ്ങിനൊപ്പം കരസ്ഥമാക്കൂ സ്ക്രാച്ച് ആൻഡ് വിൻ കൂപ്പൺ. ദിവസവും തിരഞ്ഞെടുക്കപ്പെടുന്ന മൂന്ന് ഭാഗ്യശാലികൾക്ക് അടുത്ത പെയ്ഡ് സർവീസിൽ 40% വരെ ലേബർ ഡിസ്കൗണ്ട് നേടാം. ചുങ്കറ്റ് സ്പ്രൈസ് ഹ്യുണ്ടായി സർവീസ് സെന്റർ, കൊല്ലം കരുനാഗപ്പള്ളി, നിലമേൽ. ഈ ഓഫർ ജൂലൈ 20 വരെ മാത്രം. കോൾ 8714624010.
1: എല്ലാവരും ചൊല്ലണ ലൈവ് ഫോൺ ഇൻ പ്രോഗ്രാം എല്ലാ വ്യാഴാഴ്ചയും വൈകുന്നേരം 4:00. സമകാലിക വിഷയങ്ങൾ, മനുഷ്യന്റെ നീറുന്ന പ്രശ്നങ്ങൾ, ദുഃഖങ്ങൾ, ദുരിതങ്ങൾ. കേട്ടാൽ മാത്രം പോരാ, പങ്കെടുത്ത് ശ്രോതാക്കളുടെ വിലയേറിയ അഭിപ്രായങ്ങളും രേഖപ്പെടുത്തണം. ഈ ആഴ്ചത്തെ വിഷയം
2: സർക്കാരിന്റെ പ്രിയദർശിനി സ്ത്രീകൾക്കുള്ള സൗജന്യ ബസ് യാത്ര തകർക്കുന്നത് സ്വകാര്യ ബസ് വ്യവസായത്തെ.
1: ശ്രോതാക്കൾ പ്രതികരിക്കുന്നു. എല്ലാവരും ചൊല്ലണ തത്സമയ ഫോൺ ഇൻ പ്രോഗ്രാം എല്ലാ വ്യാഴാഴ്ചയും 4:00.
3: ഇളയരാജ സാറോട് മ്യൂസിക്, എസ് പി ബി സാറോട് അന്ത വോയിസും, എസ് ജാനകി അമ്മാവും ചേർന്ന് പാടുന്ന അന്ത പാട്ട് നമ്മ മനസ്സ് അപ്പടിയേ ഏതോ അപ്പടിയേ ഒരു കലക്കം വര മാതിരിയാണ് ഒരു പാടലിന്. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. கூண்டுக்குள்ள எண்ணெய் வச்சு கூடி நின்று ஊரை விட்டு கூண்டுக்குள்ளே போனது என்ன கோலக்கிளியே, நீ கூண்டுக்குள்ளே போயிட்டியே அப்படின்னு ரொம்ப அப்படி வருத்தப்பட்டு சொன்ன மாதிரியான ஒரு பாட்டு. ஓகே, எஸ் ஜானகி அம்மா வந்து பொதுவாக ஸ்டேஜில் வந்து பாடும்போது அந்த நின்ன இடத்த விட்டு அசையவே மாட்டாங்களாம். ஒரு சின்ன ஒரு புக்கு கையில் வச்சுக்கிடுவாங்க. அதில் எப்படி தான் அவங்க எழுதி அதை பாடுறாங்களோ தெரியல, அது அவங்களுக்கு தான் அம்மாவுக்கு தான் தெரியும். ஏன்னா இப்போல்லாம் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு ஹிட் ஆனால் கூட மற்ற பாடகர்கள்லாம் ஸ்டேஜில் காட்டுற ஒரு ஒரு வித்தைகளும் ஆட்டம் பாட்டம் பயங்கர பெகலம்லாம் பார்க்கும்போது எஸ் ஜானகி அம்மா எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க, ஆனாலும் அந்த கால் வந்து அசையவே அசையாதான், அந்த உடம்பு அசையவே அசையாதான், வாய் மட்டும்தான் அந்த உணர்ச்சிகளை அப்படியே அந்த பாடல் குரலில் வந்து கொண்டு வருவாங்களாம். அப்படிப்பட்ட பாடகியை பார்க்கவே முடியாது அப்படின்னு பலர் வந்து சொல்றாங்க, உண்மைதான். தொடர்ந்து பேசுகின்றேன் ஒரு காலர். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
4: என் பேரு ஷீனா.
3: ஷீனா, எங்க இருந்து பேசுறீங்க? முதல் தடவையா ஏன் கூட பேசுறீங்களா?
4: இல்ல, ரெண்டாவது தடவை.
3: ரெண்டாவது தடவையா? ரொம்ப நாள் ஆச்சா பேசிட்டு?
4: ஒரு 3 வருஷம் ஆச்சு.
3: 3 வருஷம் ஆச்சா? ஏ அப்பா, ஏன் இவ்வளவு நாள் கேப் விட்டுட்டீங்க?
4: கூப்பிட முடியல.
3: சரி, ஷீனா சொல்லி
4: கிடைக்க
3: மாட்டேங்குதா? ஓகே, ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, கிடைக்கும். அப்பா பயங்கர ஒரு சந்தோஷம்.
4: நான் ஷாப்ல இருந்துட்டு கூப்பிடுறேன்.
3: ஷீனா, என்ன ஷாப்ல என்ன வச்சிருக்கீங்க?
4: இங்க கடப்பாக்கடையில ஒரு ஹோம் அப்ளைன்ஸ்ல, ஸ்ரீகுமார் ஹோம் அப்ளைன்ஸ்.
3: ஓகே ஓகே ஓகே. எத்தனை வருஷமா நடத்துறீங்கம்மா?
4: இது 36 வருஷம்.
3: ஆஹா, அப்படியா? ஓகே. அப்புறம் யாரும் ஸ்டாஃப் இருக்காங்களா, நீங்களே பாத்துக்கிடுவீங்களா?
4: நான் தான் ஸ்டாஃப்.
3: ஓகே ஓகே, சரி. அப்புறம் சொல்லுங்க,
4: இந்த ஓனர் இருக்காங்க, வேற ஸ்டாஃப் இருக்கு, அவங்க பேரு சுனிதா. எங்க ஓனர் பேரு?
3: ஓனர் பேரு?
4: இல்ல, வேண்டாம்.
3: சரி, சிரிப்பா சிரிக்கிறாங்க, என்னாச்சு? பக்கத்துல கிண்டல் பண்றாங்களா ஓனர்?
4: இல்ல இல்ல.
3: சரி, பரவாயில்ல ஷீனா. ஓகே, அந்த அங்க வந்து ரேடியோ இருக்குதா?
4: இருக்குது.
3: ஆஹா, எத்தனை வருஷமா நீங்க இந்த ப்ரோக்ராம் கேக்குறீங்க?
4: அதனால
3: தமிழ் பேச கத்துக்கிட்டீங்க, பரவாயில்ல, ரொம்ப நல்லா பேசுறீங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இடைக்கிட கூப்பிட்டு பேசிடுங்க. என்ன
4: ஜானகி அம்மாவோட ஏதாவது நல்ல பாட்டு போடுங்க.
3: சரிம்மா, நல்ல ஒரு பாட்டு போட்டுடலாம். என்ன, கூப்பிட்டதுக்கு மிக்க நன்றி ஷீனா. அடுத்த பாடலாக ரொம்ப அற்புதமான பாட்டு, காதல் ஓவியம் அப்படிங்கிற ஒரு படம், ராதா நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஆண்மகன், இவங்களுடைய அந்த ஒரு நடனம், அந்த பாட்டை கேட்டுட்டு அவங்க ஆடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காதல் ஓவியம், உண்மையிலே அந்த ஒரு ரெண்டு பேருடைய காதல் தான் அந்த படத்தோடது. ரொம்ப அழகாக எஸ் ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க.

0: ரொம்பவே அழகான பாடல்ன கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க மென்மையான பாடல்கள் தான் எஸ் ஜானகி அம்மா பாடின அந்த பாட்டை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். ஜானகி அம்மா ஆக்சுவலாக இந்த மாதிரியான பாட்டு மட்டும் இல்லைங்க, சூப்பர் டூப்பர் ஹிட்டு சாங்கு, அதிலும் குறிப்பாக டுயட் சாங்கு, நல்ல பீட்டு சாங்கெல்லாம் பாடியிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும் போதே வேற லெவலில் இருக்கும். ஏன் கொட்டை பார்க்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டா வாய்ச்சவக்கும், அந்த பாட்டெல்லாம் மறக்கவே முடியாது. அதே மாதிரி வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ளே, இந்த பாட்டெல்லாம் மறக்க முடியாது. வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானம் பாடி ஆடலாமா, அந்த பாட்டு. அப்புறம் கமலோட பாட்டு, கமல் சிலுக்கு கூட ஒரு சூப்பர் பாட்டே, பொன்மேனி உருகுதே என் ஆசை அப்படிங்கிற ஒரு பாட்டெல்லாம் வேற லெவலில் பாடியிருப்பாங்க அவங்களுடைய வாய்ஸில். சின்ன வீடு முந்தான முடிச்சில் கூட ஒரு பாட்டு, கண்ணை திறக்கணும் சாமி ஹே கையை பிடிக்கணும் சாமி அப்படிங்கிற பாட்டு வேற லெவலில் இருக்கும். ஒரு ஒரு பாட்டும் அதுக்கேற்ற ஃபீல் கொடுப்பாங்க. அந்த அம்மாவை தவிர வேற யாரும் அப்படி ஃபீல் பண்ணி பாடவே முடியாதுங்க. இதோ ஒரு காலர் வந்துட்டாங்க. ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் பேபி அக்காவா? நல்லா இருக்கீங்களா? இல்ல இல்ல, ரெண்டு மூணு வாரம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி தோணுதே. சரிக்கா, ஓகே ஓகே. இன்னைக்கு எஸ் ஜானகி அம்மா பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், சொல்லுங்க.
1: ரொம்ப ரொம்ப பிடிக்கும்
0: ஜானகி அம்மாவுடைய பாட்டுன்னா ரொம்ப உயிர்
1: தான்.
0: அது நம்ம எல்லாரும் அம்மா அம்மா அப்படிங்கிறோம்ல, அது உண்மையில எல்லாருக்கும் அம்மா மாதிரி தான் ஜானகி அம்மா. சவுந்தரராஜன் அவங்க எல்லாம் முத்து முத்தான பாடல்கள் பாடுறவங்க,
1: நல்ல பாட்டு பாடக்கூடியவங்க எல்லாம் போயிட்டாங்க. இன்னிப்போ எந்த பாட்டு எந்த வாயில எது வருதுன்னு கூட தெரிய மாட்டாங்க. அப்படி பாட்டுக்காரங்களா இருக்காங்க. ஒரு தடவை பாடா மறுநாள் அவங்களை காணாது.
0: ஆமா ஆமா, இப்ப எல்லாம் ஒரு பாட்டு ஹிட் ஆனா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அவங்கள ஆளையே காணும், அதுக்கப்புறம் வேற ஆளு, வேற வேற ஆட்களுக்கு சான்ஸ் போய்கிட்டே இருக்குது. இப்போ
1: நடிகை கூட அப்படித்தானே, எல்லாமே அது மாதிரி தான் பாட்டும் இருக்குது.
0: ஒரு படத்துல நடிச்சாலே பயங்கரமா ஹிட் ஆயிடுறாங்க அவங்களுக்கு, அதே போதும், அதுல நிறைய பணம் கிடைச்சிடுது போதும்னு நினைச்சிட்டு சிலர் எல்லாம் ஒதுங்கிடுறாங்க.
1: ஆமா ஆமா, அன்னைக்கு எல்லாம் அப்படி இல்லையே, சொந்தமா நடிக்கணும், சொந்தமா பாட்டு பாடி, சொந்தமா அழகு மாதிரி எல்லாம் நடிக்க வேண்டியிருக்கு.
0: அழுகையாவே வந்துடும் அந்த பாட்டெல்லாம் கேக்கும் போது.
1: பாட்டு பாடி அந்த பாட்டுல அவங்க பாடினதுதான்.
0: மலையாள பாட்டுன்னு சொன்னாலே நல்ல நிறைய மலையாள பாட்டு பாடி இருக்காங்களே அம்மா.
1: ஆமா, நிறைய பாட்டு இருக்கு.
0: இந்த சாந்து பொட்டுங்கிற ஒரு படத்துல கூட

0: என்ன பாட்டு
1: சூப்பர் பாட்டு எல்லாம் மனர பாட்டுலே அமெரிக்கா
0: ஒரு பாட்டு ஒண்ணு போட்டுலாமா?
1: நல்ல பாட்டு.
0: ஆடி மாசம் முத்துமாரியம்மன் கோவில் பத்தி சொல்றீங்களா? ஆமா, எல்லா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை என்னமா?
1: ஒன்னாம் தேதி வெள்ளி செவ்வாய், எல்லா வெள்ளி செவ்வாய் இருக்கு.
0: எத்தனை மணிக்கு தொடங்குது?
1: சாயந்தரம் 6:30 முடிஞ்சிருச்சுன்னா எல்லாம் புதிய முடிஞ்சிருந்த.
0: ஆமா ஆமா, 6:30 சரிம்மா, ஒரு நாள் கண்டிப்பா வரேன் கோவிலுக்கு. என்ன சரிக்கா, ஓகே, கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. அடுத்த பாடலாக ரொம்ப அற்புதமான பாட்டு, கும்பகர தங்கையா அப்படிங்கிற ஒரு பாட்டுல கனகா பிரபு நடிச்சிருப்பாங்க. இளையராஜா சாரோட இன்னிசை அப்பா வேற லெவல்ல இருக்கும். எஸ் ஜானகி அம்மாவுடைய குரல். தென்றல் காத்தி தென்றல் காத்தி செய்தி ஒண்ணு கேட்டியா, இதோ அந்த பாட்டு.

0: ரொம்ப அற்புதமான பாட்டு என்ன, வெள்ளம் கோரி கோழி பேச்சு கிண்ணாரிச்சோ மணி செய்யா மாறி பழுங்கிப்பும் ராஜப்பூ முத்தாய் போயடி. என்னமா பாடிட்டு போயிருக்காங்க எஸ் ஜானகி அம்மா. ஓகே, ஒரு காலர் வந்துட்டாங்க, யாருன்னு பாத்துடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் சரவணன் பேசுறேன்.
0: சரவணா, எப்படி இருக்கமா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம் சரவணா, சொல்லுங்க விசேஷம் கேப்போம்.
1: பாடத்துக்கு பேரு தெரியாது.
0: அந்த அம்மா எந்த பாட்டு பாடினாலும் அப்படி அந்த ஹீரோயின் பாடுற மாதிரியே பாடிடுவாங்க தெரியுமா?
1: பாடிடுவாங்க. அதே போல ஆம்பளை குரல் ஆனாலும் பொம்பளை குரல் ஆனாலும் சின்ன பிள்ளைங்க குரலா சூப்பரா பாடுவாங்க.
0: அவ்வளவு அற்புதமான டேலண்ட் அவங்களுக்கு. நமக்காகவே பாடி பாடி பாடி பாடி கடைசியில ஒரு நாலஞ்சு வருஷம் தான் ரெஸ்டே
1: இருந்திருக்காங்க. மேற்பட்டு பாட்டு பாடி,
0: 48,000 மேல பாடல்கள் பாடி இருக்காங்க. நல்ல நல்ல ஒரு நல்ல ஒரு பாடகி, எல்லாருக்கும் பிடித்தமான பாடகி. நான் கூட இந்த ஜானகி அம்மாவுடைய தேவர் மகன் அப்படிங்கிற படத்துல இஞ்சி இடுப்பழகா இருக்கு தெரியுமா?
1: அதுவும் பின்ன வந்து மன்னன் படத்துல இருந்து ரஜினிகாந்தும் ஜானகி அம்மா சேர்ந்து பாடிருப்பாங்க ஒரு பாட்டு.
0: என்ன பாட்டு?
1: அடிக்குது குளிர்னு.
0: அடிக்குது குளிரு, அது சரி அது சரி அப்படிங்கிற பாட்டு.
1: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஜானகி மேடம் பாடின பாட்டு.
0: நான் வந்து நிறைய ஸ்டேஜ்ல இந்த இஞ்சி இடுப்பழகாங்கிற பாட்டை பாடி இருக்கேன். எஸ் ஜானகி அம்மா பாடின பாட்டு தான் ரொம்ப பிடிச்சமான ஒரு
1: பாட்டு.
0: ஏகப்பட்ட பாட்டு, அவங்கள பத்தி சொல்றதுக்கு இந்த ஒரு மணி நேரம் காணவே காணாதுங்க.
1: ஆமா
0: ஆமா, அடுத்த பாட்டுக்கு போயிடலாமா? ஓகேமா, கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. அடுத்த பாடலாக ரொம்ப அற்புதமான பாட்டு, ஒருவர் வாழும் ஆலயம் அப்படிங்கிற ஒரு படத்துல கே ஜே யேசுதாஸ் அவங்களும் எஸ் ஜானகி அம்மாவும் இணைஞ்சு பாடின உயிரே உயிரே உருகாதே அப்படிங்கிற பாட்டு கேட்கலாமா?

எனக்கு வந்து சினிமாவில் குரு யாரு அப்படின்னு சொன்னால் ஜானகி அம்மா தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இளையராஜா சார்கிட்ட யாராவது பாடுறதுக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி போனாங்கன்னா சார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எஸ் ஜானகி அம்மா பாடின பாடல்களெல்லாம் போய் கேட்டுட்டு வாங்க, அவங்க பாடின அந்த ஃபீல் வந்து வரணும் எனக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். ஜானகி அம்மா தான் இளையராஜா சாரோட பெஸ்ட்டு சிங்கர் அப்படின்னு வந்து எப்போவுமே மேடைகளில் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து ஜானகி அம்மாவுடைய பாடல்கள் எல்லாமே நம்ம மனசை வந்து அந்த மயில் பீலியை வச்சு அப்படியே தடவுன மாதிரியான ஒரு சந்தோஷம் வந்து கிடைச்சிருக்கும். கேட்க கேட்க பேரானந்தம் தாங்க. ஜானகி அம்மா, நீங்கள் எந்த உலகத்தில் இருந்தாலும் உங்களை நாங்கள் எங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் நினச்சிக்கிட்டே தான் இருப்போம்மா. நீங்கள் அமைதியாக ரெஸ்ட் எடுங்க. இந்த நிகழ்ச்சி ஜானகி அம்மாவிற்கு டெடிக்கேஷன் செய்கின்றேன். அவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்குகின்றேன் அம்மா. கடைசி பாடலாக விஐபி அப்படிங்கிற ஒரு படத்துல ரொம்ப அழகான பாட்டு,

அம்மா அம்மா பாட்டு வருது. எல்லாரும் கேட்டு ரசியுங்கள். அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்போ மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புரத்னா மோகன். நன்றி, வணக்கம்.

இல்லப்பா, நான் போறேன். நாடே இப்ப விடுதலை ஆயிடுச்சு. உங்க மகளுக்கு மட்டும் அது இல்லையா, எனக்கு ஒரு துணை கிடைச்சிருக்கு. நான் சந்தோஷமா இருக்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்க அன்பு மகள் சுஜாதா.